0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகூடா.
1: பிறந்தே கோடி பறந்தே ஹே ஆண்டவரே ஆண்டி மனசே ஏதை பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா ஏ தேரை இழுக்கு என்னாச்சு முத்து ஏ மத்தளம் கொட்டே

0: My Radio 90FM கேட்டறிஞ்ச கூட்டுக்குடா.
1: May the mantra of love cherish and perish your body and mind now and forever.